0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வியாசர் பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். கணநாதனே சாரங்கா ராகத்தில் பெரியசாமி தூரன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

0: மோகனம் ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் இடம்பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
0: வியாசப்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாயே யசோதா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

போடி ராகத்தில் ஊத்துக்காடு வெங்கட சுபையர் பாடல் கேட்டோம். தொடர்ந்து முருகனின் மற்பெயர் அழகு, குரு சுரஜானந்தா பாடல், பெஹாக் ராகம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இல்லதுவரை வியாசர் பாடி ஜி கோதண்டராமன் அவர்களை நாகஸ்பிரைசி கேட்டோம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: நவ் லிசன் டு வாஞ்சதோனு எமுத்தைய பாகவதார் கிருதி என்றா கண்ணரஞ்சனி செட்டு ஆதித்தாள திஸ்ரகதி
1: தருவாத வாஞ்சதோனு கண்ணரஞ்சனி ராகம் ஆதித்தாள திஸ்ரகதி முத்தைய பாகவதார் கிருதி வின்றாரு.

0: சகாரம், மிருதங்கம் பை ஸ்ரீ எஸ் வி எஸ் நாராயணன், கட்டம் பை ஸ்ரீ திருநெல்வாமலை வில்லாத்ரி ஐயர், காரியக்ரம விரண்டி தோடி ராக வர்ணம் ஆதிதாளம் பட்னம் சுப்பிரமணியர் ரச்சனா.
1: லிசன் டு கர்நாடக கிளாசிக்கல் வயலின் கான்சர்ட் பை ஸ்ரீ மைசூர் டி சௌடய்யா. He is supported on violin by Shri R.K. Venkatrama Shastri. He is accompanied on mridangam by Shri S.V.S. Narayanan and on ghatam by Shri Thirunilvamalai Nadri Ayyar. Shri Chaudhaya begins his concert with a varnam of Patnam Subramanya Ayyar in Rag Todi set to Aditaal.

0: தேவி பூர்ண மந்தால காமாட்சி தன்யாசிராகம் ஆதிதாளம் ஸ்வீய ரச்சனா.
1: யூ வில் நவ் லிசன் டு எ செல்ஃப் கம்போஸ்ட் கிருதி தேவி பூர்ண மந்தால காமாட்சி என் ராக் தன்யாசி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாடுவார். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக வனஜக்ஷ என தொடங்கும் பெகாக்ராக வர்ணம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசையில் ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கோசலேந்திர, சுவாதி திருநாள் சாகித்யம், மத்தியமாவதே ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஜேபி கீர்த்தனா அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலா அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M. A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mrudangam. Nigashil Todakamaha, Rama Bhakti, Tyagarajar Kirtane, Sudha Banga Ragam, Adi Talam. The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Sudha Bangala, set to Adi Tal.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை ஒலிபரப்பு. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Sethala Shri R. Anandakrishnan on the dangam. Ini Mohana Rama, Tyagarajar Kirtane, Ragam Mohanam Aditalam. Listen now to Mohana Rama, composed by Saint Tyagaraja in Rag Mohanam to Adital.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருட கமன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். The concert concludes with அன்னமாச்சார் சாகித்யம் கருட கமன composed in ராக் ஹிந்தோளம் செட்டுதாள் ரூபகம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை வசுதா கேசவ். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் and Sherthala Shri R. Anandakrishnan on the Mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ram 24/7, an exclusive Indian classical music channel.